0: இந்த உலகத்திலே நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதை
1: வல்லமையான தேவ செய்திகள் இணைந்திருங்கள் www.kirupai

0: சர்க்கரை ஆராதி பூமி சேர்த்திலிருந்து ஒலித்தது உங்களுக்காக அந்த பாடல் பாகம் மூன்றிலிருந்து ஒலித்தது. அந்த இனிமையான பாடலில் நாங்கள் கேட்டது போல, நாங்கள் போகும் இடமெல்லாம் தேவன் இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் என்னுடைய வாழ்க்கை தேவனுக்காக இருக்க
1: வேண்டும். Cloudy periods in the morning and at night. Currently there's a yellow fire danger warning in force. The temperature is 28 Celsius and 75% relative humidity at the observatory. Now it's exactly 8:30. And here's the news headlines.
2: President Xi Jinping says the new vision of a constructive China-US relationship of strategic stability should be translated into action so the two countries can get along. President Xi made the remarks at a meeting with US President Donald Trump at the White House. He also welcomed the new trade arrangement between China and the US as good news for the global economy. Cecil Wong reports.
3: President Xi Jinping said China and the United States should and fully can achieve mutual benefit and win-win results through practical cooperation, help each other.